0: உனக்கு புட்ட தாண்டே.
1: You're right.
0: தூ கண்ட்ரோலுக்கு தாண்டே.
1: நிஜம்
0: யாரும் ஸ்டார்ட் செய்யாலோ.